0: கந்த தின சூரா சேத்தன் சேத்த சேத்தானாஹே தட் ஒன் இஸ் சேத்தன் அவேக்கன்
1: தோத் சேத்தன் பிரபுஜ்தேவன்
0: சேத்தன் சேத்தா he can also awake others
1: и он может пробуждать даже других
0: чайтани hai that master can lead this yoga nidras and he can wake you up into the awareness or the consciousness of the samadhi
1: тот учитель может вести йога нидру и привести вас в осознанность в самадхи